0: ஏய், என்ன இது? நம்ம தாடி பையன் ஜெரியோட பாட்டா? சீச்சே, ரொம்ப கஷ்டம். இப்படி பாடுற?
1: கடிகான் பெற்ற தம்ம துரக்கனே, கடிகான் பெற்ற தம்ம துரக்கனே, அணியான் பெற்றாத்த கனகமணி, சசரி சனி சனிதனி தமகரி சகடிக்கான் சரி கடிக்கான் சரி கரி கடிக்கான் பெற்றாத்த மதுர மதுரக்கனே.
0: எப்படி இருக்கு?